0: dengan pengeboman hospital Al-Ahli yang mengorbankan lebih 500 nyawa.
1: Ayati 200 பேர் என்ற எண்ணிக்கையை மட்டும் மேற்கத்திய ஊடகங்கள் வலியுறுத்தி வரும் நிலையில்
2: stressing that the world cannot stand silent while hospitals which should be safe havens are transformed into scenes of
3: death.